பாமாமணி, சிந்தாமணி, காமநரகிணி, முத்தினமணி, கரிமணி, ரிமணி, மணி, நீ, ரணி, ரணி, சத்திபாமே,